வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி. 819 கிலோ மதிலைகளில் வியாழக்கிழமை தோறும் மதியம் 12:30 முதல் 1:30 வரை மங்கையரொளி எனும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இதோ பக்தி பாடல்.

நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகளில் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் ஒவ்வொரு காய்கறிகளும் நம் உடலுக்கு தேவையான ஒவ்வொரு வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது. பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த காய்கறிகள் சிலருக்கு சில நேரங்களில் கெடுதல் ஆகவும் அமைகிறது. அவரவர்களின் உடலில் தன்மைக்கு ஏற்ப மாறி கெடுதலை உண்டாக்குகிறது.

மஞ்சள் பூசணி பல மருத்துவ குணங்கள் உடையது. இது பரங்கிக்காய் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ உள்ளது. மேலும் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த காய் சிறு நீரிக்கல்கள், மலச்சிக்கல், கெட்ட கொடுப்புக்கள், இரத்த அழுத்தம், கல்லீரல், அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. இதில் உள்ள தீமைகள்: இந்த காய் கெட்ட இரத்தத்தை தோற்றுவிக்கிறது, ஜீரணம் ஆக நீண்ட நேரம் எடுக்கிறது. நோயுற்று இளைத்தவர்களும் நோயாளிகளும் இக்காயை சாப்பிடக்கூடாது.

பாகற்காய் கசப்பு சுவையில் இருப்பதால் நிறைய மக்கள் இந்த காயை உணவில் சித்துக்கொள்ள தயங்குகிறார்கள். இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்கிறது. ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம், கார்போஹைட்ரேட்ஸ், கலோரிகள், நார்ச்சத்து, துத்தநாகம், இரும்பு சத்து போன்றவை இதில் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த பாகற்காயை தினமும் சரியான அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் உள்ள பல பிரச்சனைகள் தீரும். சுவாச குளாறுகளான அஸ்துமா, இருமல், சளி போன்றவைகளை தீர்க்கிறது. மேலும் குதர் புழுக்களை நீக்குகிறது. மலச்சிக்கல் மற்றும் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது.

இவ்வளவு நன்மைகள் பாகற்காயில் இருந்தாலும் இந்த காயை அளவாகவே சாப்பிட வேண்டும். இல்லையென்றால் வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு ஏற்படும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது நல்லது.

வெள்ளரிக்காயில் உள்ள நன்மைகளை அனைத்து மருத்துவமும் ஆதரிக்கிறது. இது நீர்ச்சத்து மிக்க காய்களில் முதன்மையானது. இந்த காய் கோடை காலத்தில் உடலில் உள்ள நீர் சத்தை குறையாமல் பாதுகாக்கிறது. இதில் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. இந்த காய் உடல் சூட்டை தணிக்கிறது, சருமத்தை பாதுகாக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுகிறது, கண் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதன் சாறு வாயில்

காட்டூர் நாற்றத்தை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிகிறது. ஈறுகளில் ஏற்படும் நோய்களை குணமாக்குகிறது. இந்த காய் உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மை கொண்டதால் அஸ்துமா நோயாளிகள் சாப்பிடக்கூடாது.

கத்தரிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து உள்ளது. இந்த காய் நரம்புகளை வலுவாக்கவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது. இது சிறு நீரக கற்களை கரைக்கிறது. தக்காளிக்கு இணையானது இந்த காய் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் தக்காளியில் இருப்பதை போல எடை, புரதம், கலோரி அளவு, தாடு உப்புக்கள் முதலியன கத்தரிக்காயில் உள்ளன. இந்த காயை புன் ரணம் கொண்ட சரும பிரச்சனை உடையவர்கள் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இது அரிப்பை தூண்டும். அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முதல் 3 மாதங்களுக்கு இந்த காயை சாப்பிடாமல் இருப்பது நல்லது.

அதிக ஊட்டச்சத்து சிறுவடைய பழங்களில் ஒன்று மாம்பழம். இதில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் ஏ இருக்கிறது. மாம்பழத்தை விட மாங்காய் உடலுக்கு மிகவும் நல்லது. மாங்காய் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு மாங்காயில் உள்ள கலோரிகள் பயன்படுகிறது. இது கல்லீரல் பாதிப்புக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். மாங்காய் சாப்பிடுவதன் மூலம் பித்தநீர் சுரப்பு அதிகரிக்கிறது. உடலில் ஏதேனும் பாக்டீரியா தோன்றுகள் தொற்றுகள் இருந்தால் அதனை சரி செய்ய மாங்காய் பயன்படுகிறது. செரிமானத்தை தூண்டி மலக்குடலை சுத்தம் செய்யும். உணவில் மாங்காயை அடிக்கடி சேர்த்து கொண்டால் மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். மேலும் இது பசியை தூண்டும் ஒரு சிறந்த காயாகும். இந்த காயை சருமநோய் உள்ளவர்களுக்கும் வயிற்று வலி உள்ளவர்களுக்கும் சாப்பிடக்கூடாது.

அமர்களின் அமர்த்தி வந்த இன்றைய மங்கையொருளி எனும் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறல்வது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: இசை அருவி புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவு நேரத்தின் இனிய அமைதியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சூரியன் தனது பணியை முடித்து ஓய்வெடுத்து விட்டான். பறவைகள் தங்கள் கூடுகளை அடைந்து விட்டன. மனிதர்களும் ஒரு நாள் முழுவதும் உழைத்துவிட்டு குடும்பத்தின் அன்பான அரவணைப்பில் ஓய்வெடுக்க தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த அழகான தருணத்தில் இசையின் இனிமையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறது உங்கள் இசை அருவி. இன்றைய நிகழ்ச்சி இறைவனின் அருளை நினைவூட்டும் வகையில் ஒரு பக்தி பாடலை கேட்போமாக.

இரவு என்பது இயற்கை நமக்கு தரும் ஒரு பரிசு. ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு சிறு இடைவேளை, சோர்வடைந்த மனதிற்கு சிறு அமைதி. அந்த அமைதியோடு இசையும் இணையும் போது அந்த தருணம் இன்னும் அழகாகிறது. அந்த அழகை மேலும் கூட்ட வரும் பாடலை கேட்போமாக.

முழுவதும் வேலை பொறுப்புகள் கடமைகள் என்று நேரம் பறந்து விடுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் குடும்பத்துடன் சில நிமிடங்கள் அமர்ந்து பேசும் சந்தோஷத்திற்கு ஈடு இணையில்லை. அந்த குடும்ப நேரத்தின் இனிமைக்காக அடுத்த பாடலை கேட்போமாக.

சில வீடுகளில் இப்போது இரவு உணவு மேசையை சுற்றி குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருக்கலாம். சில வீடுகளில் குழந்தைகள் நாளைய பள்ளிக்கு தயாராகி கொண்டிருக்கலாம். எங்கு இருந்தாலும் அந்த இசை உங்கள் இல்லங்களில் இனிமையை நிரப்பட்டும். இதோ அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

அதை போலவே நம் மனதிலும் அமைதி உயரட்டும். வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்கள் ரசிக்க கற்றுக் கொடுப்பது இப்படிப்பட்ட நேரங்கள்தான். அந்த அமைதியோடு அடுத்த பாடலை கேட்போமாக.

இசை என்பது நம் மனதின் கண்ணாடி. நாம் அமைதியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும் இசை நம்மோடு பயணிக்கிறது. உங்கள் மனநிலைக்கு துணையாக அடுத்த பாடலை கேட்போமாக.